0: தமிழகம் கேள்காம் தமிழ் கானங்கள்
1: சித்திரம் தங்கலான் ஜி வி பிரகாஷ் குமாரின் சங்கீதம் രചന ഉമാദേവി ആലപിച്ചിരിക്കുന്നത് സിന്ദൂരി വിശാൽ.